ஓ பாப்பா ஷோகேஸ் பொம்மல்லி வச்சி ஃப்ரீ பாஸ் இல்லிச்சேசாவே பசிவாழ்டு படுத்தாழ்டு முசலாழ்டு வெனக்காலே படி வஸ்துட்டே டிராஃபிக் ஜாம் அயிப்போதா? நீ சொகசுக்கு சாட்டே லேதா? அப்போ லோ போ லோ போ லோ